lo namling ge langkhor da gyung sibe li chen dine nga nan zu chen li than thun be ko ne langkhor ki lula kha lya da gyung nan dan tha ta nang sing ki langkhor ki gyung che che si so gi si che ina ko di sing sian la we ge je tho ne se ji shu yu le chen dong be che be thu zu dine sa kho ri ri si mi ma ki chho be chu zu gu than ga mang ne chu zu ju be par tha ti nin ki chi zu chu zu dun than ga mang ne chu zu ge be par ta nang sing ki sa pu be chho be chu zu gu than ga mang ne chu zu ju be par tha chi 追求最短谈干嘛呢？求最给别拍接了呀！今儿东西个月，天天人呢，星期零给呢，拖那有不休。唐能星期我那做浪块儿打工西北的星期天，休工追呢，浪块儿娘说谈，打工太给人推了这把烟，拖点了这。接着，给谁看了呀？浪块儿去，后来娘说谈，打工说给呢，推路只能归工不呢？李成天东西北给人拿了，李成天天这开房场，来我给估计。 初级、松啊，你初初谈，来我也估计初级进啊，短短过年，肯用拒绝啊，村里才那里啊，修能够个修业了。我那村牌去先把这推能看呢，到这些那里，他能先查着人家给伊那里，别给陈老东西呗，口音给对不拒绝，看人家同那看呢，瞧这个那边同呢，姑娘的这月了，他对他们的人家呢，管家又不修。

0: 你什么公干啥？喏，公干啥？你讲啦。喏，看啥？温度计不拉这边了。哦，那你了讲啦。喏，你谁？温度计不拉？喏，蛮只有这啦，天天上班肯定卷皮巴啦。哦，现在在汤马格弄那家药干啦。喏，你谁？温度计不拉？你在那说那这呢？天天上班，老早那给大那边营养准备是别送些点水平原因呢？
1: ཁྱི
0: ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁ ramdula jel muya yila.
1: Nese?
0: Te thobu gudula samtina thoje chi suji taan. Tepi chokbaya nangla mibe shanto changne ki manjo chokwa tike nangla chokso zoe ki kato chokzen gyu ni na tse neng gyu re wajinde yinwe na shuku yige la.
1: No, no, nese?
0: Nese, tene manjo ki chokwa tike ni tungde ki shanto chokwa shikshung taan
2: 从苍美人的出租空白一对年呀不年里的那个兄弟呢困难说是兄弟的干没送人就是我因为那兄弟你讲了林森那了他在哪问题给不啦哦那些我那家了他在车库去那个了林森什么给送车的给你那个人给偷车的那个人说那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那
1: 我刚刚就是那个了。林森，老了，王木兰，林森，那就那这一段时间，你养猪没吃的少一批人呢？
2: 那是，给养猪从那个猪猪这边，你养多么些不的当多，你养不了，你自己那年，养猪从那他媳妇这头那年，养到这些了，那么你俩拒绝，你过来看是要是喂给了。
1: 到这哪了？